ஜா பரம் புலாய் சப் ஜக திரீ ஃபாவி ஹோய் பால் ஸோ ஸவ் சாந்த் நா தேவை க்யா சலே திஸ் நால் குர் பிரசாதி.